தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தக்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கனு பிரிக்கம்.